0: குடன் அக்கும்மையா தன்னந்தா தோரேவன் அக்கும்மையா பல்லந்தா செக்கும்.
1: A los 360 kilómetros cuadrados de nuestro partido, transmite Radio Municipal 89.5, la radio pública de todos los y las rodriguenses.
2: Escuchás música que no encontrás en ninguna otra radio. Radio Municipal FM 89.5. Porque somos distintos. Noticias al instante, música sin tiempo.